தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி ததினி தத்தனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த